தயா நில்லம்பிட்டி மகாத்மிய தயானந்த குணவர்தனியான்கே கஜமன் பூத்த வேதிக்காண் நாட்டி ரங்கப்பா ஏத்தி பவ சமஹர விட்ட ஒப்பனுதாரணமாயத்தி எத்துமேகே நடத்தன விஷய பந்தி காமரட் பவனக் சீமாக்கர கத்தினே அப்பே சாஸ்கிருதிக புருது ஜீவமான கரண்ணத் ஏவா சம்ரக்ஷணே கரண்ணத் தருண பரம்பராவட் கியாதி ஆரக்ஷகர் கனிமே வகுகீமகன் அவதாரணை கிரீமே வெதகத்கமத் கியாதுன்னா நுகேகுட அனுலா விதுஹலேதி சா கொழும்ப மியூசியஸ் விதுஹலேதி அகின் நர்த்தனே ஹெதேரு சிசுவியன் ஏட்டு சாட்சி தரணுவாயதி ஸ்ரீலாங்கேய சம்பிரதாயக ஜனகலாவ ஜனகி விருது சா நர்த்தன கலாவ சுரக்ஷித கிரமின் அநாகத பரப்புரட்டது தாயாது கிரீமட்ட அகின் இட்டு மிகைய அனுபமேயாய் ஏ விருது மிகிரே தாயார்த கெவிலிய தெபு ஹுஸ்தன கவதா கவுரு நம்பிசின் புறவனு அத்த தயாபர தயா நெல்லம்பிடி குரு மாதாவணி ஒபட்டு நிவன்சுவ மா ஒபட்டு பவசுவா தயா நெல்லம்பிட்டி மகாத்மிய தயானந்த குணவர்தனியன்கே வேதிகா நாட்டிய வளர் சம்பந்த உபவ எதுமிய ரோஹண பெத்தகே மகாத்தா சமக தயானந்த குணவர்தனியன்கே ஜசயா சா லெஞ்சினா வேதிகா நாட்டியட்டு சம்பந்த உ அயிருமே அது வெடசனான சம்பாதனைக்கர எதிர்பார்க்கல மம ரோஹண கருணாரத்ன